0: சத்தியப்பிரமாணம் எடுக்கும் போது பேஜ் பார்க்காம மனசுல உள்ளது அப்படியே கொட்டினாரு தெரியுமா?
1: அது எவ்வளவு நல்ல பாடமாக்கினது, 5ஆம் தேதியில இருந்து பாடமாக்கினது.
0: அது எப்படிப்பா எல்லாருமே இந்த குறை சொல்றதுலயே இருக்கீங்க?
1: யாருக்கு குறை சொன்னது?
0: பாடமாக்கினதுன்னு
1: பாடமாக்கிறது குறை இல்லையே, பாடமாக்கிறது நிறை.
0: நீங்க சொன்ன டோன் எங்களுக்கு தெரியும்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு மக்களுக்கு தெரியும்.
1: அதெல்லாம் இல்ல, உங்க மனசுல அப்படி தோன்றதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. ஆனா உண்மையில அவர் மனப்பாடம் பண்ணாரா இல்லையா?
0: வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு அதிரடியாக மூன்று விஷயங்களை கையெழுத்து போட்டிருக்காரு.
1: முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குற நேரத்துல, 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்.
0: அதுக்கு பிறகு 2வது கையெழுத்து, சிங்க பெண் சிறப்பு அதிரடி படை. 3வது, மாவட்ட ரீதியாக போதைப் பொருள் தடுப்பு படை. இதுல 1வது கையெழுத்து 200 அலகுகள் மின்சாரம் இலவசம் அப்படிங்கறதுதான் பேசு பொருளாக மாறி இருக்கு.
1: சரி, இது இப்படி இருக்கிற நேரத்துல நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன?
0: என்ன சொல்றாங்க, என்ன அவர் தேர்தல் போது ஒன்னு சொன்னாரு, இப்ப ஒன்னு சொல்றாரு. முதல்ல சொன்னது 200 யூனிட் எல்லாருக்குமே ஃப்ரீ அப்படின்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 500 அலகுகளுக்கு கீழே பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தான் 200 அலகுகள் மின்சாரம் ஃப்ரீயா.
1: அதுவும் 2 மாசத்துக்கு பார்த்து அதன் அடிப்படையில தான் இந்த கணக்கு இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
0: இதுவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 500 யூனிட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கறது இருக்கா, அது அப்படியே அமுல்ல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னப்பா எப்ப பார்த்தாலும் விஜய் புராணம் படிக்கிறீங்க, இந்தியா பத்தி பேசுறீங்க, நம்ம நாட்டு விஷயத்த பேசுங்களேன்.
1: ஏன்னா அங்கதான் பத்திக்கிட்டு எரிஞ்சுது, அதனால நாங்க இப்ப பேசினோம். இப்ப அதுக்கு ஒரு மாதிரி அணைச்சாச்சு. சரி, இனி அவங்க வேலையை அவங்க பாக்கட்டும், நம்ம ஊருக்கு வருவோம். இப்போ நீங்க விஜய் மட்டும் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க தானே, நம்மட ஊர்லயும் இந்த மின்சார டெரிஃப்ல மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களே.
0: கண்டிப்பாக, இந்த வருஷத்துக்கான 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்காக இலங்கை பொறுத்த வரைக்கும் 180 யூனிட்க்கு மேலாக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு மின் கட்டணத்தை 18% அதிகரிக்கிறதுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்காங்க.
1: 18%
0: 180 யூனிட்க்கு மேல நீங்க பாவிச்சீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான்.
1: சரி, உங்களுக்கு எவ்வளவு வருது?
0: எங்களுக்கு 222 வருது, இப்பதான் செக்
1: பண்ணேன்.
0: நாளையில இருந்து நம்ம இல்ல இல்ல இன்னையில இருந்து கேண்டில் லைட் டின்னர் தாம்மா.
1: ஓகே, தேவையில்லாம வீட்டுல லைட் போடுறவங்க எல்லாரையும் நிறுத்த சொல்லுவோம்.
0: சரி, இது பற்றிய முழுமையான மேலதிக தகவல்களை தொடர்ந்து வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க சொல்லுங்க, கடைசியா உங்க வீட்டோட கரண்ட் பில் எவ்வளவு வந்தது?
1: சரியா சொல்லுங்க பாப்போம், அதை வச்சு நாங்க ஒரு கணக்கு கொண்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். உங்க வீட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்றது. சரியா, ஓகே, அழைக்கலாம் 2838-5-4 சைபருக்கு.
0: வாட்ஸ்அப்பின் ஊடாக நீண்டு கொள்ள 0707-283-8-5-4 சைபர்.
1: ஜெயிலர் திரைப்படத்துக்காக அனிருத் இசையில் பாடல்,
0: ஷில்பா ராவோ பாடும் பாடல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில்.